0: ஸ்டைல் ரெசிடென்சிஸ், அமெரிக்கா எக்ஸாத் ஜனபதய, எக்ஸாத் ராஜதானிய, இத்தாலிய, ஆஸ்திரேலியாவ, நவசீலாந்து, சிங்கப்பூர் வகை ரட்டவல் தா ஹத்தகட்டமே ஆவன அப்பே அலுமிக்ஸ்
1: அலுமினியம் ஓன தரம் அலுமிக்ஸ் நாம் இஸ் தரம்
2: ஃபினிஷிங் வஹலா கிளேஸ் கலர் ஆஃப் ஃப்ளோ வெஜ் பெனா ஓயா குவாலிட்ட வாஷி வெண்ண ஃபினிஷிங் வஹலா நாம் கலர் ஆஃப் தமை
3: අද කාලේ හොඳම ආයෝජනය බ්‍රෑන්ඩ් නිව් බජාජ් ත්‍රිරෝද රථය මාසික වාර්කයේ රුපියල් 25,328 සිට දැන් දිවයින පුරා DPMC ප්‍රදර්ශනාගාර සහ ඩීලවරුන්ගෙන්
4: 40 වසරක ඩේවිඩ් පීරිස් විශ්වාසය සමගින් එන බජාජ් චෙටක් ඉලෙක්ට්‍රික් ස්කූටර් දැන් රට පුරා විහිදුණු DPMC ප්‍රදර්ශනාගාර සහ ඩීල ජාලය.

0: தாலா நாரி தல்ல என்னமாக காசி மல்ல
1: கமுரி காலே நித்தபசலா சொதுரு ஹடேயா கமுரு ஹடே.